0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. பத்மாவதி நாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் சரசீருஹாசன பிரியே, புலியூர் துரைசாமி ஐயர் சாகித்யம்.

0: நாட்டை ராகத்தில் புலியூர் துரைசாமி ஐயர் சாகித்யம் இடம்பெற்றது.
1: You just heard a composition by புலியூர் துரைசாமி ஐயர் in ராக் நாட்டை.
0: அடுத்து பரிபாலய சுவாதி திருநாள் சாகித்யம் பந்துவராளி ராகம் ஆதிதாளம்.
1: You can now listen to Paripalaya in ராக் பந்துவராளி set to ஆதிதாள், a composition by சுவாதி திருநாள்.
2: பரிபாலய சரசி

0: பந்துவராளி ராகத்தில் சுவாதி திருநாள் சாகித்யம் இடம்பெற்றது.
1: யூ ஜஸ்ட் ஹர்ட் அ காம்போசிஷன் பை சுவாதி திருநாள் இன் ராக் பந்துவராளி.
0: அடுத்து ஸ்ரீ சங்கர மகா வைத்தியநாத ஐயர் சாகித்யம் ராகம் நாகஸ்வராளி ரூபக தாளம்.
1: யூ கேன் நவ் லிசன் டு ஸ்ரீ சங்கர்.

0: நாகஸ்வராளி ராகத்தில் மகா வைத்தியநாத ஐயர் சாகித்யம் இடம்பெற்றது.
1: You just heard a composition by மகா வைத்தியநாத ஐயர் in நாகஸ்வராளி.
0: ராகம் DTH-இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பத்மாவதி நாகராஜன் அவர்களின் பாட்டு. வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்கோவில் ஜே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாலெஞ்சு காமாட்சி. மத்தியமாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி சாகித்யம் ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Padmavati Nagarajan. She is accompanied on the violin by V.V. Srinivasa Rao and on the mridangam by Mannar Kovil J. Balaji.

ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி அங்கமாலி கே ஜே ஜோஸ் அவர்களின் தில்ருபா இசை கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், திருச்சி எஸ் ரங்கராஜன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ தில்ருபா ரிசைட்டல் பை அங்கமாலி ஸ்ரீ கே ஜே ஜோஸ். He is accompanied by Shri T.V. Ramanujacharlu on the violin, Tiruchi Shri S. Rangarajan on the mridangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. Nigashil todakamaha Sarasiruha Nayane Tyagarajar Kirtane Ragam Amritavarshini Adi Talam. The concert begins with Saint Tyagaraja's composition Sarasiruha Nayane in Rag Amritavarshini set to Adi Tal.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: நிகழ்ச்சியில் வி வெங்கட நாகராஜன் அவர்கள் பாடுவார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நின்னே கோரி தரங்கம்பாடி பஞ்சநாத ஐயர் இயற்றிய ஆகிரி ராக வர்ணம், கண்டஜாதி அடத்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: வி வெங்கட நாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏமினி பொகடுதுரா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் வீரவசந்தம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: நிகழ்ச்சியில் வி வெங்கட நாகராஜன் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சாத்தூர் ஸ்ரீ ஏஜி சுப்பிரமணியம். ஹி இஸ் அகாம்பனிட் பை Shri V. Sundaresan on the violin and Thiniyam Shri Y. Krishnan on the mridangam. Nigashil mudalil O Jagadamba Chyama Sastri Sahityam Ananda Bhairavi Ragam Adi Thalam. The concert begins

இனி கடைக்கண், ராமசாமி சிவன் இயற்றிய பாடல், மிஸ்ர சாப்பு தாளம். லிசன் நவ் டு கடைக்கண், ராமசாமி சிவன் சாங் இன் ராக் பேகடா, செட் டு மிஸ்ர சாப்பு தாள்.

இனி ஹிமகிரி தனையே, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் சுத்த தன்யாசி ஆதிதாளம். லிசன் நவ் டு ஹிமகிரி தனையே, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இன் ராக் சுத்த தன்யாசி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், தென்னியம் வை கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சாத்தூர் ஸ்ரீ ஏஜி சுப்பிரமணியம். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி சுந்தரேசன் ஆன் த வயலின் and Thinniyam Shri Y. Krishnan on the Mrudangam. Ini Sundari Ni Thyagarajar Kirtanai Kalyani Ragam Adi Thalam. Listen now to Sundari Ni, composed by Saint Thyagaraja in Rag Kalyani, set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது சாத்தூர் ஏஜி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி சுந்தரேசன் அவர்கள் வயலின், திண்ணியம் ஒய் கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை சாத்தூர் ஸ்ரீ ஏஜி சுப்பிரமணியம். ஹி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி சுந்தரேசன் ஆன் த வயலின் அண்ட் திண்ணியம் ஸ்ரீ ஒய் கிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.